சரி சரிமபா ரிமா ரிமபனி மபா மபனிதா நித நிதா நித நினிபா மப நினிபா

சரி சரி சரி மபா ரிம ரிம ரிமபனி மவ மவ மபனிதா நிரித நிரிதனி பபபனி நினிபா சததிரிதா நினிதத திரிதத நிரிதத திரிதத திரிதத நிததிரிதா சததிரிம நிரிம மப மப பபனி பபனிரித திர திரிதா மவ நினிபா திர திரிதா திர திபபனி திர திபபனி திர திபபனி.